தக்கிட்ட தக்க திமி திமித்த திமித்த தக்கிட்ட குகும் தரிதாம் கிட்டதகதாம் சனி கிட்டதகதாம் தவம் தகத்தனும் கிட்டதகத்தனும் தகத்தனும் கிட்டதகத்தனும்.

வந்துடும். தகிடதாம் தாம் தகிடதிரிதாம் திரிதிரிதாம் திரிகினாம் கிணதன தில்லிலான தில்லிலான தகிடதாம் தாம் தகிடதிரிதாம் திரிதிரிதாம் திரிகினாம் கிணதன தில்லிலான தில்லிலான தகிடதாம் தாம் தகிடதிரிதாம் திரி